ஆசியா அந்த ஹெரின் ஸ்ட்ரீட் ஆகும் பத்தில நான் வச்சுக்கிறேன்.